0: தங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு
1: உணர தங்கனை உணரட்டு
0: நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு
1: நிறைய